ஒரு கிஞ்சத் கிருபா கினி சப் தன் மன் தே ஹர் லீனி சப் தன் மன் தே ஹர் லீனி.